புரிந்து இன்னும் டொனேஷன் கொடுத்துருவேன் நியூஸ் நெட்டு பேன திபம் போல மறுபடியும் இருப்பாங்க மெத்தனையும் கதை கொடுத்துக்க டிஏரியாக கொடுத்தவங்கள அருமைச்சக்க ஜெயிலாஃப் ஹாரி ஹுதே கொடுத்துரியா ஒரு நீட்டாக நட்டுவா கூடிய ஃபோனோ அது போகுது அருமத்தையும் இந்தியா கொடுத்த கொஸ் கீப்பர் டைவர்ஸ் கூட எனக்கு வேஃபராத்தும் இங்கிலாஸ் வேஃபராத்தும் கொஸ் போகுது வேஃபராத்து காண போகும் நான் நத்தீஜாக்கி ஜப்பான் ஜீனே டீம் விஷயம் தானே முடியும் மாயசை பொறுத்து அதிகமாகி துறை திம்பட அதிகமாகி டியூனேஷியா கொடுத்துருஸ் வர மாயசுமே டீம் கொடுத்துருஸ் மேலே பெஞ்சு கேரக்டர் ஜப்பான் வேர்ல்டு கப் குவாலிஃபை குவாலிஃபை மொத்தம் பதிலாதாருவா முபாரா பாபா திங்க முஃபியவா ஜப்பானுக்கு நீ முபாரத்தை எந்த சுத்தமாக குவாலிஃபை ஏஷியா குவாலிஃபைங்க குரூப்பில் எவ்வளோ ஹோதாக ஜப்பான் ஆசன்ஸ் வேணி அது மீ மீ குரூப்பாக மீ தான் மிகாரம் மிகபுத்தம் அவங்க பதால் மிகார் தென்மே ஜெஹி தண்டாய கீக ஜப்பான் மிவணி அத்தர் பாயிண்ட் ஆக்கிக்க தேவனாக திங்கோல்கள் சாதாக்கிக்க ஜப்பான் தேவனாக எவ்வளாக மூத்தி நெதர்லாண்ட்ஸ் அத்தர் கோல் சாதா அத்தர் பாயிண்ட் ஆக்கிங்க திரும்ப குரூப் ஹிமனே ஸ்வீடன் டியூனேஷியா பதார் ஸ்வீடன் மூத்தி திரும்பனாக தீன் பாயிண்ட் ஆக்கி சாதா கோல் டியூனேஷியா வேறு எந்த ஃபுல் பாயிண்ட் ஆகி பேக்கில் ஹேக்கோல் டியூனேஷியா பதார் டியூனேஷியா குவாலிஃபயர் சொல்லுவாணி ஆப்ரிக்கா குவாலிஃபயர் குரூப் ஹெச்க்கு எவ்வளோ ஹோட்டல் ஏன்எஸ் மீசாலாக சாதி டியூனேஷியாக்கா மாபடும் ப்ராப்ளம் டீஃபெண்டே அவங்க புரிய தந்தைங்க டியூனேஷியா புரிய தீபம் எத்திர புதுசத்து என்ன நிமிச்சு கோஸ்மிஹா அருமையோடி ஜப்பானும் திந்தண்டு ஜஹாஃப் சுத்தமாக நிறைஞ்சது தேதாண்டு ஃபவுஹா ஃபஷா தேவனஹா ஃபஷாகி அனைக்க அசாரமாக பெற்றிருக்கிறாண்டு ஜஹாஃப் மிஹார் மற்றும் தினசுமிக்கு நத்தீஜாக ஜப்பான் கூட இந்த டீம் கொடுத்தனே மிஸ் பெஞ்சுக்காரி மடுக்கொல்ல மிஹார் மீ ஃபெம்போ தான் திம்புர் சத்துகா கோச்சு இருசா தேத்தன் ஃபெம்மின் இந்த டீம் மிஸ் நான் முகத்துக்கு மீ இதாக பிரேக் வரும் தெமினட்டா திமினட்டா தேத்தரே பிரேக் மினி பெனி ஃபெம்போ மிஹார் இந்த டீம் கொடுத்தேஸ் மண்மனு தானங்க பாரா குடும்ப மெச்சு பாதார் மெச்சுக்கு மிஹார் ஹத்திய தெமினட் குலேஃபம் போத்தி பாவிஸ் மினட் ஃபவாஃபம் குலேஃபைங்கிற தினஸ் மட்டும் ஜப்பான் மத்திய குழு ஜப்பான் குழுத்தல் தினசுக்கு பதில் குறையாது ஜப்பான் குழுத்தல் இங்கே எவ்வளோ போடும் பதில் குழு லேஃப் இதுவும் பெருமட்டுக்கா இந்த டீம் குழுத்தஸ் மேல் தான் தேர்தல் ஜனம்பர் குழுத்திரி யாராக ஜப்பானுக்கு திஹேக் ஆஃப் அனர் ஆஃப் ஏபி தி நம்பர் ஆஃப் ஃபான்சிஸ் நம்பர் மேரி ஃபன் சர்வீஸ் நம்பர் ஃபன் சர்வீஸ் நம்பர் சுசுகியா தி நம்பர் சுகவார ஜப்பான் கீப்பர் கிவஸ் ஏ சுசுகி குழுமுகத்தரே வேர்வை போல எல்லாம் இதனி டியூனேஷியா எல்லாமே ஜப்பான் ஹாஃப் தரேன்
മാബുടെ കുറിയ ജയിലില്ലാത്ത റഫി അംഗാക്കിയിട്ടുണ്ട് ഫാത്തി ജയിലാഷ. ഹെല്ലി ബോളെ പെനൽറ്റി അതിമാലു മെത്ബ്രി അബോളെ കാറി ജസാബോറി ജപ്പാൻ കൊടുത്തി അസുദിക്ക് നട്ടുവാ കുറിയ ഫോൺ വാങ്ങി കസതിയെ പേര് എല്ലുണ്ടി മോദിക്കുന്ന ശരി ഇസ്ലിമാൻ

ஃபஹெ எதூனி மா துர்னூன் தனக்கா குட இருக்குள வந்தெங் உளஃபா அத்விஜே தெங் ஏதி தென்னவி கலேகி ஃபானங் எங்கி வடாகின் நுவா கந்தத்தகே திமன்னாயங் எங்கிச்சே கலேகி ஃபானுக அரிஹ திமம் மியை யமன் கராக சபாயின் யகைம் வெகிம்வா ஹபரகாகினே.

ஹுன்ன ஃபென்னகோய் அஹுரென்ன புனிதேஷ தியபாமீஹும் அஹுரென்னாய்கு ஹாதுர் விஜ்ஜோமத்தாந்தேங் அஹுரென் கொதே கண்டை நாளானமே.

0: தரிஃபுள் உஃபம்பும்.
1: தரிஃபுளுகே ஃபாவெரி துவஸ்த
0: ஹுரிஹா கமெக்கவெஸ் எம்மே காதுங் எஹி தெரிவா பயக்கி மேம்ப ஃபேன்னா பெலினி வெரின்
1: எம்மி ஹுன்னங் எஹி தெரிக்கமா லோய்ப்பா அழாலுந்தி மாதோ
2: ಮುನಿಫೋಯ್ ಫಿಲ್ವಾದಿ ಮೌಲುಮತ್ಗೆ ಖಜಾನ ಮುಸ್ಸಲಿಕೊದ್ದೆ ಎಮ್ಮೆ ಇತುಬಾರು ಕುರುವೆ ಬೇವೆರಿಯ
3: ದೇಹಿರಾಜ್ಯೆಗೆ ಅಡು
2: ಎಂಹಾ ಸತರುಸ್ತೆಕ್ ಸಾಲಿಸ್ ನುವೆ ಕಿಲೋಹರ್ಟ್ಸ್ ಮೀಡಿಯಂ ವೇವ್ ಅಡಿಹ ನುವೆ ಮೆಗಾಹರ್ಟ್ಸ್ ಎಫ್ಎಂ ಬ್ಯಾಂಡ್.

0: ஸ்பெயின் கவர்மி சலாம் ஃபார் தெங் இவிகெந்தானு சவுதி அரேபியா கவர்மி சலாம்.
1: Please remain standing if you're able for the playing of the national anthem of the Kingdom of Saudi Arabia.

கேப்பாடுக்கு குந்தெரியா தேர நம்பர் சிட்னிக்கு ஒரு குஷா கொடுக்கி சுவிச்சம் உருகுவே உருகுவேக்கு ஹா நம்பர் எது வெட்டிஃபான் ஏய் ரொடிக்கும் கேப்பாடுக்கு தேர நம்பர் சிட்னியா ரீந்து காடு திக்கி மிரே மிச்சுக்கு ஃபுர்த்தம் ரீந்து காடு ஃபுர்த்தம் ஹாஃபும் ஃபஸ்ட் மினிட்டு குழுவிச்சு ஃபஸ்ட் மினிட் குழு ஃபிங்கரும் டீம் கிரவிஸ்டீமுக்கே ஃபாத்தும் உருகுவே குளுந்தெரிங்க ஏரியா கேரிங் பேக் கூட ஃபாத்தம் இருக்கேன் கீப்பர் கீப்பர் திஃபா குரே ஃபோனுவாதி மத்த மத்தங்க ஸ்மித்னா கேரிங் அரிமத்தி உருகுவேக்கு சாத நம்பர் போதும் குரே ஃபோனுவாதி ஒகஸ்டின் ஃபோனுவாதி போல கருத்தியா கேப்வாட் குளுந்தெரிய போது ஜெஹதா ஃபர்மத்தி போடுக்கு கேப்வாட்டுக்கு சிட்னி போதுக்கு ஜெஹதா ஃபர்மத்தி பேரு ஃபேதும் உருகுவே குளுந்தன் குறை இந்த போல தூஃபே பாது கேப்வாடுக்கு தே குளுந்தன பேக் கூட ஃபாத்த ஜெஸ்ஸாதி இருக்கேன் கீப்பர் கீப்பர் ஏரிய பேர் எனக்கு தின் நம்பர் கொண்டோ கொள்ள குறி ஃபோனுவாதனி ஏ செபஸ்டின் செபஸ்டின் குறி ஃபோனுவாது மத்தமத்திங்க கேப்வாடு ஹாஃப்தே தாந்தி போல கேப்வாடு போதும் குளுந்தன் போதும் குறி ஃபோனுவாது போ அரிமத்து தூஃபா இப்போ ஆறா குளுந்தெரியும் உருகுவே குளுந்தன் குறி தீவு கேப்வாடு ஏரிய தெரிய ஃபோனுவாது போல் ஃபாத்தா குளுந்தெரியா திஃபா குருமாசே குறி குளுந்தெரியா சுவிட்சின் போல ஸ்கீபத்துக்கு ஸ்பேர் கோனர் உருகுவே தீபி ஃபுர்த்தம கோனர் நாதானி ஒரு குவேகி ஃபுர்த்தம கோணம் மெச்சுகேஸ் ஃபுர்த்தம கோணம் இஃபே கோணர் உருகுவே நகர் கேப்பாடு எரித்தரை உருகுவேக்கு ஹக்குணத்து நகாதி கோணர் ஏரித்தனை போதும் குறி ஃபுணுவாதி கேப்பாடு குணத்திரை போதும் குறி ஃபுணுவாதி போலே உருகுவேக்கு தின் நம்பர் போல மசே குறி செபஸ்டின் நமஸ்கார் இது குளுந்தன் திஃபா குறி போல சாஃப்க்கு வித்தியாசம் கேப் வாட் ஹாஃப்க்கு தனக்கு சுருகுவே குளுந்தன் போல தேஃப் தாந்தி போல் ஃபஹாத்தும் பேக் போல் ஃபாத்தே இருக்கிற கீப்பர் கீப்பர் திஃபா குறி ஃபோனுவாது போல ஸ்மித்தும் ஹோஸ்க்கும் ஹா மெத்ரா கேரிங் ஹாஃப்க்கு வித்தியாசம் சாப் வெறியில போதும் குறி ஃபோனுவாது போல அத்லேஃப் உருகுவே குளுந்தன் போல குறி ஜெயிலார் தீர்த்தி குறி திஃபி ஏரியா கேரி கேப் வாட் ஏரியா கேரிங் ஃபாத்தும் எகார் நம்பர் திஃபா குறி கேரி திஃபா குறி போல பேர் ஹமினட் குழை ஃபுர்த்தம ஹாஃபும் திட்டியம் குறை விஷ்டியம் தண்டன நிஜம் இஃபேதும் தங்கள் ஃபாத்தும் எதிராக கேரி உருகுவே குளுந்தெரியா செபஸ்டின் போல்ஃபேன் குறி ஜெயலாப் சென்சாக தெரிய குறி குளுந்தெரியா தீஃபன் வர பார் துஃபா சாஃப் மெதுவர் குறி ஜெயலாப் அரிமத்தி பேரவங்க கேரி உருகுவே குளுந்தெரியா குறி ஃபோனுவாது மசே குறி குறி ஃபோனுவாது முதல் பேக் ஃபாத் எனக்கு ஜெஸ்ஸாதி ரொட்ரிகோ ரொட்ரிகோ குறி மாத்மதி குறி கேப்பாடு எரித்து ஃபோனுவாது இப்போது ஃபாரணி குளுந்தெரியும் தங்கள் பார போல தீதி ஒத்துக்கு ஸ்பேர் காரிக்கு லோபேஸ் மடுக்கொள்ள ஹூர் என்ன மிஸ் தூஃபி தி குளுந்தெரி அதி மூக்கும் போல் தீ ஒத்துக்கு ஸ்பேர் ஃபுர்த்தம் ஹாஃப்க்கு குளும் குறி எத்தாரு தெட்டியும் குறி எவ்வெஸ் டீமுக்கு எல்லாண்டு நிஜே ஹம்மினட் குழுவிச்சு ஃபுர்த்தம் ஹாஃப் குறி ஃபோனுவாதனி கோது குருமதி கேப் வாடகி ஜெஹும் குறி ஃபோனுவாதனி பார்த்தும் கீப்பர் கீப்பர் கொஞ்சம் கொல்ல குரிய ஒஜின்னாய் ஒஜின்யா குரிய ஃபோனுவாதி போல மாற்றி மாற்றி ஸ்மிதும் ஹுரஸ் குரணி உருகுவே குந்த போதும் குறி ஃபோனுவாய் போல கேப் வாடு குந்தினை போதும் குறிய தீனி நமசேக குறி உருகுவே குந்திரே கோ சதா ஜெஹும் தீஃபா கேப் வாடு அம்மினட் குழுவிச்சு ஃபுர்த்தம ஹாஃபும் திட்டியும் குறை விஷ்டி மிகுந்த கேப்பாடு குளுந்தினம் எதிராக கேரி கேப்பாடு ஹாஃப்க்கு தெரியும் பேக் ஃபாத்தம் ஹாஃப்க்கு மிதாய் சாபம் அரிமத்தி குளுந்திரிக்கு திஃபனை கூறி மிதம் ஹோஸ்க்கு ஃபோனுவாது போல் மிதவாக கேரி கேப்பாடு குளுந்தினம் பேக் ஃபாத்தனுக்கு குளுந்திரிக்க நிவர் ஃபாத்தும் ஏறி கீப்பர் கீப்பர் போஜின்னா திருத்தினி குறி திஃப் ஹாஃப்க்கு மிதாய் சாபம் குளுந்திரிக்கனு குறி ஃபோனுவாது மிதவாக கேரி தேரம் போல் குறி ஜெயிலி சீடுனி சீடுனி காரி உருகுவே குளுத்தம் போல தேஃப் ரொட்ரிகோ ரொட்ரிகோ குரிய ஏரியக்காரி குளுத்தரிக்கன் குரிய ஏறித்தே வண்ணந்தி குளுத்த தீஃபர் காரி குளுத்த வெட்டி குரிய நகாதி போல் ஃபாத்தும் கேப்பாடு குளுத்த திஃபாக்கோ குரிய டீரே கேரி போல தேஃப் அஷார நம்பரு தெல்மோ தெல்மோ காரி போல தேஃப் குரிய வண்ணனி உருகுவே குளுத்தரி கேப்பாடு ஏரிய தீமா பெரும் காரி குளுத்தரிக்க தீஃபன் கொண்டோ கொலை சேர்த்தே வதி குரிய ஃபோனுவாது மசே குறி ஃபாத்தும் கேப்பாடு குளுத்த அத்தலே அத்தலே குரிய ஃபோனுவாது போல் தூவே ஃபாரணி கேப்பாடு குளுத்தரி என்ன தப்பு மாத்திங்க ஆகுத்துங்க உருகுவே ஏரியக்காரி ஃபேன் ஜெயலாப் டிஏடி பேர் குமர் கீப்பர் நூவ மினிட் குளவிச்சு ஃபுர்த்தம ஹாஃபும் தெட்டியும் குறை விஷ் டீம் கலந்து நிஜி குழுமுக்கு தரேன் உருகுவே குளுத்தரே உருகுவே ஹாஃப்க்கு தரேன் போல் ஃபேன் குறிய வதிலாக சென்சாக தரேன் வதி குறியங்க கேப்பாடு ஹாஃப் தெரிய வதி மிதுன ஆகி கேரி தங்கள் ஃபாத் டீம் கேப்டன் கேப்டன் கொண்டோ கொல்ல குறி ஃபுனுவாது மசே குறி ஃபெடிரிகோ ஃபெடிரிகோ போலத்தில் தங்கள் ஃபாத் அனைக்கு குளுத்தரிக்கா எவ்வளோ ஃபாத்தும் மெனுவெல்லாம் மெனுவெல்லாம் போல கொண்டோ கொல்ல குறிய வதிலாக பேருவாங்க கேரி
ಕೇಪಾಡ್ ಹಾಫ್ ಕಿತ್ತಂಗ್ ಹಾಫ್ ಮಿದಾಯ್ ಸಾಬ್ ಕುಣ್ತಿರ ಗತಿ ಬೇರೋಂಗ ಕ್ಯಾರಿಯನ್ ಕಸ್ ಪಹತು ಹತರು ನಮ್ಮ ತಿನ್ ನಂಬರ್ಸ್ ಸೆಬಸ್ಟಿನ್ ಸೆಬಸ್ಟಿನ್ ಕುರಿ ಫೋನು ಅದು ಕೂಡ ದಿಫಾ ಕುರಿ ಕೇಪಾಡ್ ಕುಣ್ತ ದಿಫಾ ಕುರಿ ಬಣ ಕಸ್ ಮೇನು ಅದು ಮೇನು ಮತ್ತು ಕುರಿ ಐತೆ ನಕಾಯ್ ದಿಬಾರನೆ ಕುಣ್ತಿರ ಕೊಣಾಗ ಅದಿ ಫೇರ್ ತೆ ನಕಾಯ್ ದಿಬಾರ ಫಾತು ಬೋದು ದಿಫಾ ಕುರಿ ಮಸೆ ಕುರಿ ಬಣ ಕಸ್ ಲಿಬಿನಿ ಸೀದಾ ಉರುಗೆ ಕುಣ್ತಿರ ಕುರಿ ಫೋನು ಅದು ಕೂಡ ದೇ ಗೊತ್ತು ಕಸ್ ಬೇರು ಹೊಸ್ತನ ಮತ್ತು ಏ ರೀತಿಯ ನಗಾ ದಿಬ್ಬೋಳ ಫಹತು ಉರುಗು ಕೇಪುವಾಡೆ ಕುಳಿತೇನೆ ದಿಫಾ ಕುರಿ ದಿಫಾ ಕುರಿ ಬೋಳೆ ಉರುಗುವೆ ಕುಳಿತಿರಿ ಅಹ್ ನಮ್ಮ ಸ್ಕೂಲ್ ಫೋನು ಅದು ಬೋಳ್ದಿ ಬೇರ ಉರುಗುವೆ ಕುಳಿತಿರಿ ಆಫ್ ಸೈಡು ಹುರಿಸಿ ಬೋಳ್ದಿ ಬುಂಗಿರು ಪುರ್ತಮ ಹಾಫುಗೆ ಕೊಳಂ ಕುರಿ ಇದ್ದಾರು ದೆ ಟೀಮ್ ಕುರಿ ಎಗ್ಸ್ ಟೀಮ್ ಕಲ್ದಾಂಡೆ ನುಜಿ ಫಹತಂ ಗೋಲ್ ಕುರಿಮತಿ ಕುರಿ ಫನುವಾದನಿ ಗೋಲ್ ಕೀಪ ಕೇಪುವಾಡೆಗೆ ಕೇಪುವಾಡೆಗೆ ಕೀಪ ಕುರಿ ಫನುವಾದ ಮೆದುಳು ಆಕ್ಯಾರಿ ಸೆಬೆಸ್ಟಿನ್ ಬಳಕ್ತಾ ಕುರಿಯ ದೀಪ್ ಮೆದುಳು ಆಕ್ಯಾರಿ ಕುಂತೆರೆ ಉರುಗೆ ಕುಂತೆ ಬ್ಯಾಕ್ ಫಹತ ಜಸಾದಿ ಉರುಗೆ ಕುಂತೆ ಕುರಿ ಫನುವಾದಿ ಬೋಳ ಮೆದುಳು ಹುರಸ್ಕೊ ಹಾಫ್ ಮೆದಾಸಂ ಕೇಪಾಡೆ ಹಾಫ್ ಕಿತ್ತೆನೆ ಕೇಪಾಡೆ ಕುಂತೆರೆ ಬಳಕ್ತಾ ಅತ್ಲಾಫ್ ಕುರಿಯ ತಿರು ತಿರು ಫನುವಾದ ಬೋಳ ಉರುಗೆ ಕುಂತೆ ಕುರಿಯ ದೀಪ್ ಎರತೆ ಬಣ್ಣದೆ ಕುಂತೆ ಜಸಾದಿ ಬೋಳ ವಣ್ಣನೆ ಕುಂತೆರೆ ಕುರಿ ಫನುವಾದ ಬೋಳ ಫಹಾರು ಕೇಪಾಡ ಕುಂತೇರಿ ಆಗ ಫ್ಯಾಗ ಜೆಹಲ ಬೋಳ್ ಬೇರು ಗಂತಿ ಕೋಣ ಲೋಪೇಸ್ಗೆ ಆಗ ಜೆಹಲ ಬೋಳ್ ಬೇರು ಗಂತಿ ಉರುಗುವೆಗೆ ದೇವಣ ಕೋಣರ್ ನಿಫೆ ಕೋಣನಗಳ ವಿಹಿ ನಂಬರ್ ಉರುಗುವೆಗೆ ಮೆಕ್ಸಿ ಮೆಕ್ಸಿ ಅರೋಜು ಮೆಕ್ಸಿ ಕೋಣ ನಗಾರು ಕೇಪಾಡ ಏರಿ ತೆರೆ ಹತ್ತರು ಕುಂತೇನೆ ಕುರಿ ನಗಾದಿ ಬೋಳ ಬೋಧು ಫಣುವಾದ ಬೋಳ ಫಾತ್ ದಿಫಾ ಕುರಿ ಬೋಳ ಮಚ್ಚಂಗ ಏರಿ ಇರ್ತೇರೆ ಅಣಕಿಸ್ ಬೋಧು ಕುರಿಯ ಉರುಗೆ ಕುಂತೆ ಫಣುವಾದ ಫಾತು ಕೇಪಾಡ ಕುಂತೆ ಬೋಧು ಅಣಕಿಸ್ ಉರುಗೆ ಕುಂತೆ ಬೋಧು ಕುರಿ ಫಣುವ ಡಿ ಎರ್ ಕಾರಿ ಉರುಗೆ ಕೇಪಾಡ ಕುಂತೆ ಬೋಳ ತಂಕ ಕುರಿ ಬಾಣನೆ ಆಸ್ ಕುರಿಂಗ ಸಮೇತ ಹೊರಸ್ಕೊ ವದುವೆ ತಮಸೆ ಕುರಿ ಕಾರಿದ್ದೀಯ ಉರುಗೆ ಕುಂತೆ ದಿಫಾ ಕುರಿ ಬೋಳ ದೀ ಗೊತ್ತು ಕೋಸ್ ಬೇರು ಎವಿ ಕೇಪಾಡ ಹಾಫ್ ಕೆತ್ತೆರೆ ಏರಿಯಾ ಬೇರು ಅರಿ ಮತಿ ಎಗಾರು ಮಿನಿಟ್ ಕುಳುವಿಜೆ ಫುರ್ತಮ ಹಾಫು ದೆ ಟೀಮ್ ಕುರಿ ವಿಶ್ ಟೀಮ್ ಕಲ್ದಳ ನಿಜ ತಿಮಿರೆ ಮಿಚ್ ಬಲ್ಲವಾದ ಮಸ್ ಫೀಫಾಗ ರೈಸ್ ಎ ಬೈನ್ನವಿ ದಡವಾದ ನಿಮ್ಮದ ಕಾಲ್ ಎಫ್ ಟಿ ವಿ ಕುರುಮುತ್ತೇನೆ ಇನ್ಫಂಟಿನ ಕುರಿ ಫುಣವಾದ ಬೋಳ ಕೇಪಾಡೆ ಕುಳಿತೆ ಕುರಿ ಉರುಗು ಏರಿ ತೆರೆಯ ಬೋಳದಿ ಬೇತು ಮಸೆ ಕುರಣಿ ಉರುಗು ಕುಳಿತೆ ತಗೊಂಡು ಫಹತು ಏರಿಯ ಬೇನು ಎಗಾರು ನಂಬರ್ ಜಸ್ಸಾದ ಎಗಾರು ನಂಬರ್ ಕುರಿ ನಗಾದಿ ಮಸೆ ಕುರಣಿ ಏ ಕೇರಿ ಗೆರಿಗೆ ನಗಾದಿ ಬೋಳ ಕೇಪಾಡೆ ಕುಳಿತೆ ಕೊಂಟ್ರೋ ಕೊಂಡು ಜಸ್ಸಾದ ತಗೊಂಡು ಬಾರು ಫಹತು ಬೋಳ ಅತ್ಲ್ಯಾಂಕ್ ಕುರಿ ವದುವೆ ತುಮಸೆ ಕುರಿ ಕ್ಯಾರಿದ್ದು ಕೇಪಾಡೆ ಕುಳಿತೆ ಕುರಿ ಕುಶಾಗೊಳಗೆ ನೀ ಫ್ರಿಜ್ಜು ಉರುಗುವೆ ಉರುಗುವೆ ಹಾಫ್ ಕೆತ್ತರೆ ಕುರಿಯ ಫೋನು ಆದರೆ ಕುರಿಯ ಮೆದು ಕ್ಯಾರಿ ರೋಡಿಗೋ ಬೋಳೆ ಫ್ಯಾಂಕ್ ಕುರಿ ಜೈದಿನ ಆಸ್ ಮೆದು ಹೋರಿಸ್ಕೋ ತೀರ್ತೀನಿ ಕುರಿ ಕೇಪಾಡ್ ಹಾಫ್ ಕಿತ್ತರೆ ಕುಳಿತೆರೆಗಿನ ಫಹತನ ಕಸಿ ರೋಡಿಗೋ ರೋಡಿಗೋ ಕುರಿಯ ಡಿ ಎರಿತೇನೆ ಫೆಡ್ರಿಕೋ ಫೆಡ್ರಿಕೋ ಕುರಿ ದಿಫ್ ಆರ್ಮತಿ ಹಾಫ್ ಮಿದಾಸ ಕುಳಿತೆರೆಗಿನ ತಗೊಂಡು ಫಹತ್ ಸಣ್ಸಾಕ ದಿಮ ಆರ್ಮತಿ ಬೇರೋ ಕ್ಯಾನ್ ತೇ ನಂಬರು ವೆರೀಲ ವೆರೀಲ ಕುರಿ ದೀಫ್ ಅನಕ್ಕೆ ಏನು ಕುಳಿತೆರೆಗಿನ ಕೊಂಚೋಕೋದ ಫೆತ್ತರೆ ಸಾದ ನಂಬರ್ ಸಾದ ನಂಬರ್ ಬೋಧು ಕಿರಿಕಿರಿ ಜಸ್ಸಾದ ಗೋಷ್ಠಿನ ಗೋಷ್ಠಿನ ಕಾಯ್ದೀಯ ಕೇಪಾಡಿ ಕುಳಿತೆ ಬೋಳತ್ತೆ ಕೇಪಾಡಿಗೆ ತೀನ್ ನಂಬರ್ ಡೀನೆ ಬೋಳತ್ತೆ ಕುರಿ ಫೋನುವಾದ ಬೋಳಕ್ಕೆ ಉರುಗೆ ಕುಳಿತೆ ಮತ್ತು ಮತಿ ಕೇಪಾಡಿ ಏರಿತರೆ ಫೋನುವಾದ ಬಾತು ಕೀಪರ್ ಹಮಜೇದ ಬೋಳತ್ಲಿ ತೇರ ಮಿನಿಟ್ ಕುಳೈಫ ಪ್ರಥಮ ಹಾಫು ತೇರ ಮಿನಿಟ್ ಕುಳೈಫಿಂಗ್ ತೆಟೀಮ್ ಕುರಿ ವಿಷ್ಣು ಕಲ್ದಾಳ ನಿಜೆ ಕುರಿ ಫೋನುವಾದ ಕೇಪಾಡಿ ಕುಳಿತೆ ಕುರಿ ಫೋನುವಾದ ಮತ್ತು ಮತಿ ಕಸ್ ಮೇದ ಹೋಚ್ಕು ಉರುಗೆ ಹಾಫ್ತೆ ದಾಂದಿ ಬೋಳ ಉರುಗೆ ಕುಳಿತೆ ಬೋಧು ಕುರಿ ಫೋನುವಾದಿ ಅಣಕಸ್ ಕೇಪಾಡಿ ಕುಳಿತೆ ಬೋಳತ್ಲೆ ಆತ ಕುರಿ ತಿರು ತಿಂದು ಮೆದು ಕಾಯಿ ಕುಳಿತೆ ಬರ ಇತ್ಕೊಂಡು ನಟ್ಟು ಆದ ಕಾಯ್ದೆ ಕೊಂಡ ನಟ್ಟು ಒಂದನೇ ಆಸ್ ಹಾಫ್ಗೆ ಮೆದುಬ್ಬರು ಕುಜ್ಜದ ಬೇರೆ ಕಾಯಿ ಕುರಿ ಮದುವೆ ತಮಸ್ಸೆ ಕುರಿ ಕೇಪಾಡಿ ಕುಳಿತೀರಿಯ ಕುರಿ ಮತ್ತು ಮಡ್ಕೊಂಡೆ ಅವರು ಕುಳಿತೀರಿ ಕೇಪಾಡಿಗೆ ಎಗಾರು ನಂಬರ್ ಬೋಳ ಫ್ಯಾಂಗ್ ಗೇರಿ ಗೇರಿ ಕುರಿ ದೀಫ್ ದಿಹ ನಂಬರ್ ದಿಹ ನಂಬರ್ ಕುರಿ ಮತ್ತು ಮತ್ತೆ ಫೋನುವಾದಿ ಬೋಳ ಬೋಳಿಂಗ್ ಹೊಸ್ಕೊಂಡು ಕುಳಿತೆ ಅದಿಬಿಡಿ ವೆಟ್ರಿ ಬೋಳ್ದಿ ಬಿಡಿ ಸೀದಾನಕ್ಕೆ ಉರುಗೆ ಕುಂತೆ ಫ್ಯಾಜೆಫ ಕೇಪಾಡಿ ಕುಳಿತೀರಿ ಕೇಪಾಡಿ ಕುಳಿತೆ ವೆಟ್ರಿ ಫೋಗಸ್ ಬೋಳೆ ಮಸ್ಸೆ ಕುರಿಯ ವೆಟ್ರಿ ಕ್ಯಾರಿದ್ದಿ ಉರುಗೆ ಕುಂತೀರ ಸ್ವೆಟ್ರಿ ಬೋಳೆ ಫ್ಯಾಂಗ್ ಕುರಿ ಗಸ್ ಉರುಗೆ ಕುಳಿತೆ ಹಾಫ್ ಮೆದುಬ್ಬರು ಕುಜ್ಜೆಲ್ಲ ದೇರ್ ಮತ್ತೆ ದೆಕ್ಕೊಂತೀನಿ ಬಾರ ದೀಫ್ ದಿನ ಬೋಳ ಮುಳಿಂಗ್ ಹೊಸ್ಕೊ ಯಾಕಂಡೆ ಬ್ಯಾಕಂಡ್ ಮದುವೆ ಉಗ್ರೆ ಫೋನು ಆದಿ ಬೋಳೆ ದಿ ದಣಿ ಕಾರಿಂದ ಬೇರ ಅರಿವತ್ತಿ ನೇರತೆ ವದಿದಾಫ್ ಗೋದರಿಕ ಜೆಹದಾಫ್ ಕುರಿ ಫೋನು ಆದಿ ಉರುಗೆ ಅಣ್ ನಂಬರ್ ಫೆಡ್ರಿಕೋ ಫೋನು ಆದಿ ಬೋಳ ದಿ ಗೋದಾಮಾಜುನ ಬೇರ ರಂಗೋಳ ಫುರುಸತೆ ಉರುಗುವೆ ದಿ ಬೇಗ ದಿ ಫುರ್ತಮ ಹಾಫ್ಗೆ ಕೊಳಂ ಕುರಿ ಇದ್ದಾರು ದೆ ಟೀಮ್ ಕುರಿ ಎವ್ಎಸ್ ಟೀಮ್ ಕಲ್ದಾಳ ನಿಜ ಏರಿಯ ತೆರೆ ಬದ ಲ್ಯಾಫ ಬರ ರೀತಿ ಕೊಂ ಫೆಡ್ರಿಕೋ ಫೋನು ಆದಿ ಫೋನು ಆದಿ ಬೋಳ ಗೋದಾಮಾಜ್ನ ಬೇರೆ ದಿ ಏಯ್
ফেডেরিকো একই উরুগুয়েকে ক্যাপ্টেন আসবে। উরুগুয়ে কুণতেন ব্যাক রফ হাতে জেসা দিয়ে রিতেন কিপার কিপার পঞ্চো কোলে আর ইমতি হাফ কি মিদাস আবির না কার উরুগুয়ে হাফ কি তেন উরুগুয়ে কুণতেন কুরিং এতেন জেসা দা ফার্স্ট নাম্বার ম্যানুয়াল বল ফেন কুরি জেহেদন কুণত মাড কোলে আগে বহুরি কে পাড কুণতেন হুরুমাক তাং কোলে আর ইমতি সমসা হুরুস কো হিন কুণতেন কে দিফি এনে কুরি মত মত ফোন ওয়াদি বল আর ইমতি এরতে ওয়ানে হুস কো একনে মাকনে কুণতেন ফোন ওয়াদি বল হুরুস কো দিন বল ফাহতো কে পাড কে তিন নাম্বার দিফা কো পের কোদি কোন রাখ ডিনে দিফা কো পের কোদি কোন রাখ তিমন কোনর উরুগুয়ে লিবে মেচু গেস তিমন কোনর ಈಫೆ ಕೋನರ್ ಉರುಗುವೆ ನಗಣೆ ಉರುಗುವೆಗೆ ಹಕ್ಕುಳುಂತಿರಕು ಮಿಹಾರ ಸಸ್ ಕೇಪು ಆಟಗೆ ಏರಿತಿರಿ ವಧಿಜ ಉರುಗುವೆಗೆ ಕೋನರ್ ಅಂಗೋಸ್ ಫಂಡಮೆಂಟ್ ಕುಳುವಿಜೆ ಫುರ್ತಮ ಹಾಫ್ ದಿ ಟೀಮ್ ಕುರೆ ಎವ್ರಿ ಟೀಮ್ ಕಲ್ದಾಣ ನುಜೆ ಉರುಗುವೆ ಕೋನರ್ ನಗಾದಿ ನಗಾದಿ ಕೋನರ್ ಪಾತು ಕೀಪರ್ ಹಮ ಜೆಹದಾ ಬೋಳತ್ಲಿ ಓಜಿನ್ನ ওজিনিয়া বলাত লেফ চাপ পিজা করে ফোন ওয়াদে ফোন ওয়াদে মত মত এসমে তো হরস করে